ஹர்ஹர்லிஹப்பாய சூப்பாவந்தீனாரக கோர்மக குணங்காய பேப்கடே குண ஸ்தம்பல சௌரை வாசுப்பாய கோர்மக சயசுமானிய ஹர்ஹர் மனப்பாய சசுரே பெய்யே பேர்வச தோ கித் வித் பாய ஆப் நரஞ்சன் அலக் ஆப்பே மேலாயே ரகாவ் ஆப்பே ஹி பிரவதே மத் ஹர் நாம் தே ஆயே வடபாகி சத்குர் மில முக்கிய அமிர்த பாயே ஹோமே துபதா பின் சஜாய சஹஜே சோக சமாயே தப் ஆப்பே ஆப் வர்த்ததா ஆப்பே நாயே லாயே மனமுக கர்ப ந பாயோ அக்ஞான ஏயானே சத்குர் சேவா நா கரே ஃபிர் ஃபிர் பஷ்தானே கர்ப ஜோனி வாஸ் பாயேந்தே கர்பே கல் ஜானே மேரே கர்த்தே ஏ வை பாம்தா மனமுக பரமானே மேரே ஹர் பிரப லேக லிகாயா துர்மஸ்தக பூரா ஹர் ஹர் நாம் தியாயா பேட்டியா குரு சூரா மேரா பிதா மாதா ஹர் நாம் ஹய ஹர் பந்த